I request the Honourable Governor's permission to commence the function. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honourable Governor to administer the oath of office and secrecy to the Honourable Chief Minister. Thiru C. Joseph Vijay Avargal.

0: நான்
1: சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath.

0: திரு என் ஆனந்த் அவர்கள்.
1: என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன். என்றும் இந்திய நாட்டின் பில்லதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராகவும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கேறேன். என் ஆனந்த் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக் கொள்வதும் தெரிவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: நான்
1: ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க.

0: கே ஜி அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: நான்
0: கே ஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: கே ஏ செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்மின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: நான்
0: கே ஏ செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: நான்
1: பி வெங்கடரமணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன்.
0: நான்
1: பி வெங்கடரமணன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி

ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். நன்றி.

0: நான்
1: ஆர் நிர்மல் குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆர் நிர்மல் குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி.

0: Ana.
1: ராஜ்மோகன் இன்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையானவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: டி கே பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: நான்
0: டி கே பிரபு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி.

0: நான்
1: சா கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சா கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க.

0: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் பதவியேற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடம் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அனைவரும் அவரவரது இருக்கையில் அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சில நிகழ்ச்சிகள் உள்ளன. The Honorable Chief Minister of Tamil Nadu, the Honorable Council of Ministers will take a group photograph with the Honorable Governor of Tamil Nadu. We request all of you to kindly remain seated. We have few more announcements to be made. The Honorable Chief Minister will have few more announcements to make. So we request all of you to kindly remain seated.
1: Vijay, we can address him officially now as Chief Minister Vijay of Tamil Nadu. He's about to make his first address. The announcer has just said that he has a few things to share in his

0: என் நெஞ்சில் குடியிருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வணக்கம், வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண
1: சம்ஹவ்
0: அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா,
1: ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் நார்மல் ஆர்டினரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சன்.
0: கேல வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: ஐ ஆல்சோ நோ வாட் இஸ் பாவர்ட்டி இன் மை லைஃப்.
0: பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: ஐ நோ வாட் ஹங்கர் இஸ்.
0: நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வந்துடல.
1: ஐ எம் நாட் பார்ன் இன் அ ராயல் ஃபேமிலி.
0: உங்களை மாதிரி தான்,
1: I am like you.
0: உங்க மாதிரி தான், உங்க
1: குடும்பத்தோட ஒருத்த மாதிரி தான், amongst you.
0: உங்களுக்குள்ள மாதிரி தான்,
1: I am like your son.
0: உங்க அண்ணா மாதிரி தான்,
1: I am like your brother. I am like your younger brother. I am like your older brother. I am like your son.
0: அப்படி தான் நான் உணர்றேன்.
1: That's how I feel.
0: நீங்களும் என்ன அப்படி நினைச்சதனால தான்,
1: it's because you also thought of me like that.
0: எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை ஒண்ணு கொடுத்தீங்க.
1: You gave me such a huge place in Tamil cinema.
0: அதையெல்லாம் விட்டுட்டு,
1: Now leaving all that,
0: உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக,
1: to give you my thanksgiving, my gratitude.
0: இந்த விஜய,
1: you know, you have made your vijay.
0: நாங்களா இருக்கோம் பாத்துக்கிறோம்.
1: Your vijay.
0: விஜய் தம்பி, நீ வா, நாங்க இருக்கோம்.
1: You told him that you come, Vijay brother. We are there to take care of you. That's the message that you've given me. People sounded like, you're my friend, come over. We will take care of you. With so much love, with so much relationship, you have accepted me. I must say this at this time. In this process, I have faced a lot of hardships. Many people have humiliated me. It's not just about me. People who stood with me also faced, like you have also faced this humiliation and difficulties. You did not let any of that affect you. You made all my sufferings your sufferings and my pain your pain.
0: சி ஜோசப் விஜயனும் நான்.
1: Today, all this has made me say today that சி ஜோசப் விஜய் me.
0: அத வந்து உண்மையாக்கி இருக்கீங்க.
1: You have made this oath taking a reality.
0: என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
1: I don't know what to say to you.
0: என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே,
1: my relationships, my people.
0: நான் தூதன்லாம் கிடையாது.
1: I am not a messenger of God.
0: ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன் தான்.
1: I am a normal man.
0: சொன்ன மாதிரி அது செய்வேன், இது செய்வேன், வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்களை தான் ஏமாத்த மாட்டேன்.
1: I will not make false promises and cheat you.
0: அது மட்டும்தான் நான் செய்வேன்.
1: I will only do what is possible.
0: கேள்வி ஒன்னு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாதத செய்ய மாட்டாங்களா? செய்ய
1: முடியாது.
0: கேள்வி ஒன்னு வரலாம்,
1: what is not possible will not be
0: done. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்.
1: With so many crore people with me, anything that comes, we will do. We will manage. We will take care of anything that comes. We will achieve anything that comes. Any target.
0: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட
1: I must tell you the situation.
0: பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சிட்டு போயிருக்கிற
1: thousands of crores, தமிழ்நாடு lakhs of crores in debt. அரசு
0: இருக்கிறப்போ கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சிட்டு போயிருக்கிறப்போ,
1: they have cleaned up the coffers of the state.
0: அதே சமயே ஏத்தி வச்சிட்டு போயிருக்கிறப்போ,
1: they have put on us a burden which is very difficult to carry.
0: So அப்படிப்பட்ட
1: in this situation
0: ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில
1: எடுத்துக்கிறோம்.
0: உடனே நீங்க நினைக்கல என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது.
1: I'm not saying anything, you know, underlying what I'm saying.
0: என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல, சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு I will give you a white paper on what the situation is. ஒரு
0: ட்ரான்ஸ்பரண்டான
1: கவர்மெண்ட், it will be a very transparent government which will tell you what our problems are. அப்படின்றது உங்ககிட்ட சொல்லிட்டு,
0: I just want to take it forward from there.
1: I will take it forward from there. I will show you where the state is today and then take it forward. And I want complete transparency.
0: Tamil Nadu porta varaikum
1: as far as Tamil Nadu is concerned,
0: inda moonja moodikitte poi sandhikkiradho,
1: people cover their faces to go meet people,
0: inda maraimugama ungalku theriyama poi sandhikkiradho, appadi illa na seiyamaten eduva
1: irundhalum velippadiyaga
0: olivu mari illamada.
1: Whatever I do, I'll do it in open. I will not go in hiding to meet people and form alliances behind your back.
0: Enakku konja avagasamum neenga kudukkanumnu na request panni ketukuren.
1: I also request you to give me some time. I need time.
0: படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன்.
1: I will try to fulfill everything that I've said.
0: எனக்கு கொஞ்சம் உதவியா
1: இருக்கும். But I need some time. And if you give me that time,
0: இது உங்களுடைய ஆட்சி.
1: I will be grateful. This is your government.
0: பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பேன்.
1: I will make sure that women safety is extremely important. Bodhe
0: kalacharam adha control pandradhukku
1: enna enna
0: steps
1: edukkanum,
0: enna enna muyarchigal edukkanum, innil endha adha dhaan edupen.
1: I will start from today. To take these actions.
0: நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசினுடைய பொறுப்பு.
1: To protect our youth from drugs is the responsibility.
0: எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும்,
1: I will make sure that law and order is the same even for those who are
0: இருந்தாலும்,
1: and those who
0: are மக்கள் தானே,
1: you are also
0: நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும்,
1: whether you are a friend or an enemy,
0: மக்கள் தானே,
1: the law will be the same to you, you are still my people.
0: அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன்,
1: as far as fundamental things are concerned,
0: குடிநீர்

0: இந்த மாதிரி விஷயங்கள்ல தான்
1: முழு
0: கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது.
1: My focus will be there first. My focus will be on fundamental issues.
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்.
1: I will not touch a single penny from the people's fund.
0: இல்ல.
1: And I don't need that.
0: உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை தப்பு பண்ண மாட்டேன்.
1: You know that you will not make a mistake.
0: அது யாராக இருந்தாலும் சரி,
1: என்னோட கவர்மெண்ட்ல
0: என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான்.
1: I will not even allow those who are with me in my government to make mistakes.
0: யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுனா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்.
1: Suppose anybody has this impression that we have won, let's do our dance.
0: இருந்துச்சுனா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
1: I tell you right now, forget that thought. I don't want you to be arrogant in victory.
0: இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர்.
1: There is only one center and this is around me.
0: இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர்.
1: There will be not many power centers. There is only one power center and that's around me.
0: பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசு நல்லா இருப்போம்.
1: பிறப்புக்கும்
0: எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும்.
1: We are a secular government. We will stand with you. Please have no questions or doubts about it.
0: முகம் தான் இந்த விஜயனுடைய முகம்.
1: The face of the minorities is also the face of this Vijay. We are 100%
0: சூழல ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு.
1: I thank all you people of Tamil Nadu who have created this revolution.
0: முக்கியமான நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி.
1: I also have to thank this Vijay Mama's young
0: நடந்திருக்கு
1: friends.
0: உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்?
1: I know.
0: உங்களுக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான்.
1: I will do all good things for you all.
0: Confident ஆ இருங்க.
1: Your Vijay Mama will do all.
0: அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும்.
1: I must also thank another person.
0: நீங்க தான் என்னோட உயிராச்சே.
1: How can I forget you? You are my life.
0: வெற்றி கழக தோழர்களே,
1: my TVK cadre and friends.
0: உண்மையிலே சொல்லணும்னா நீங்க இல்லனா எதுவுமே இல்ல.
1: If I have to tell the truth, without you, there is nothing.
0: பாக்கி சாவடி முகவர்களுக்கும், my dear virtual warriors,
1: my warriors, my WhatsApp warriors,
0: உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள்.
1: I thank crores and crores of thanks to all of you. எல்லாரும் சேர்ந்து
0: ஒரு fresh governance, ஒரு new governance ஒன்று கொடுப்போம்.
1: Let's together start a new fresh governance.
0: This is a new beginning.
1: This is a new beginning.
0: A new era of a real secular social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள்,
1: referring to Mallikarjun Garge calling Rahul
0: Congress
1: Gandhi
0: Congress Kachin Pudichayalalar Madhipukuriya Thiru KC Venugopal avargal, Tamil Nadu Congress Thalaivar Madhipukuriya Thiru Selva Perundagai avargal,
1: mentioning the names of the Congress leaders,
0: number Praveen Chakravarti avargal,
1: my friend Praveen Chakravarti,
0: CPIM Kachin Desiya Pudichayalalar Madhipukuriya Thodar Thiru MA Baby avargal,
1: CPI General Secretary,
0: மதிப்புக்குரிய தோழர் திரு பி சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள்,

0: we'll do, we'll publish a white paper on the current situation, what is there in the department, what is there, what is not there, and what need to be prioritized and what need to be focused. So all those things will be given.
1: It's a really very happy and proud moment. The people of Tamil Nadu have given this solid mandate to Tamil Nadu Vetri Kalagam. They have given their hopes on this, our party and our leader. Definitely, we feel very responsible. And as our leader said today, step by step, we will fulfill all the promises we have delivered.
2: டிரான்ஸ்பரன்சி தான், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் தொடங்கி, பஞ்சாயத்தில் தொடங்கி, கார்பரேஷனில் தொடங்கி, ஒரு முனிசிபல் கவுன்சிலில் தொடங்கி, மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்புறம் நாம் பேசுறதை விட மக்கள் பேசணும், அதை நம்ம கேட்கணும், அந்த கிரீவன்சஸுக்கு சரியான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு இலக்கோடு நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பிளானோடு வந்திருக்கிறோம். ஒரு தானை தலைவன் தர்மத்தாயின் தவ புதல்வன் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஆசிரியர்.
3: Being proud to be a citizen of Tamil Nadu and giving a part of a ministerial job in Tamil Nadu under the supervision of our CM, we'll do all kind of good things.
4: Let's also get your reaction, especially the Prime Minister, Prime Minister Modi. What is he saying about all that's taking place in Tamil Nadu? Now, we have the Prime Minister speaking, hitting out at the Congress party over its alliance with the TVK. The Prime Minister called the Congress party a parasite party for breaking its alliance with the DMK, a party that had allied with the Congress for more than 20 years, saying that they can abandon their companions at the drop of a hat just as opportunity strikes. Listen in.
5: अभी तमिलनाडु में ही देखिए, 25-30 साल से कांग्रेस का डीएमके के साथ घनिष्ठ संबंध था। डीएमके के साथ गठबंधन ने कितनी ही बार कांग्रेस को संकटों से बाहर निकाला, और 2014 के पहले 10 साल उनकी जो सरकार थी वो भी डीएमके के कारण टिकी थी। लेकिन क्या हुआ, जिस डीएमके के साथ 25-30 साल का जीने मरने का नाता था, हर पल जो डीएमके कांग्रेस की भलाई के लिए काम करती थी, लेकिन जैसे ही सत्ता का खेल कहीं और मुड़ गया तो सत्ता के लालच में सत्ता भूखी कांग्रेस ने पहला मौका मिलते ही डीएमके की पीठ में छुरा भोंक दिया।
4: PM hitting out at the Congress party. With that, slipping to a short break. Back with a whole lot more. Stay with us.

சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா?

0: The stadium erupted in cheers and whistle podu. In the audience were his parents, Chandrasekhar and Sobha, and his partner, Trisha, who appeared ecstatic. Along with Vijay, 9 ministers were also sworn in. His trusted lieutenants, the core team of the TVK. Soon after oath, Chief Minister Vijay got straight down to business, signing 3 orders signalling his Sarkar's priority. 200 units free electricity, a special task force for women's safety, and a crackdown on drugs. Orders signed, it was then time for a political punch. He started with the motion.
1: ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்களில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் புள்ள மாதிரி தான், உங்கள் மகன் மாதிரி தான், உங்கள் அண்ணன் மாதிரி தான், உங்கள் தம்பி மாதிரி தான்.
0: Switch gears to welfare.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே.
0: And then hit out at the DMK.
1: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம்.
0: The ceremony ended with a selfie moment. The Thalapathy CM then headed straight to the secretariat and took the proverbial throne. He then paid tribute to reformer Periyar, positioning himself within the state's long-standing Dravidian and social justice tradition. All eyes now are on Chief Minister C. Joseph Vijay and his real Sarkar. NDTV Bureau Report.
2: Well, history has been scripted in Tamil Nadu. Now, Vijay remains the face of the cabinet. He is the only power center, like he said. But there are also 9 other people who took oath as ministers. This includes an ex-political consultant, 2 doctors, 1 actor, and others who have been part of Vijay's political journey for a long time. Here's a look at Vijay's cabinet that was sworn in today.
1: ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உத்தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
0: நோ காங்கிரஸ் ஃபேசஸ் நோ கோலிஷன் பேலன்சிங் ஆக்ட் இன் தி ஃபர்ஸ்ட் லிஸ்ட். விஜய்'ஸ் ஓபனிங் கேபினட் இஸ் என்டயர்லி டிவிகே, signaling that the new chief minister wants his own team firmly in control as his government begins its journey. Among the biggest success stories is N. Anand, once president of Vijay's fan club association, now a cabinet minister in Tamil Nadu. Anand helped build TVK

0: Characters were often seen delivering powerful dialogues against a ruling class.
1: வெற்றி ரெண்டு மடங்கு நம்பிக்கையை கொடுக்கும், தோல்வி ரெண்டு மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை.
0: On screen, Vijay danced to songs about Tamilian rising to power.

0: midst of many such audacious protests that would propel her to becoming the giant killer of Bengal.
1: இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா

0: மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம் ஏ பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம் வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள்.
1: I would like to welcome all of you. Especially at this time, I would like to thank all of you for voting for me and supporting me. Be confident. Good things will happen.
0: இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும்.
1: Wet victory is certain. Till we meet again? No. Let's meet again and again. Thank you. Vanakkam.
0: நன்றி, வணக்கம்.
2: And as he takes the Chief Minister's throne, Vijay joins an extraordinary league of actor-turned-Chief Ministers who ruled Tamil Nadu for decades. MGR, Jayalalitha, Karunanidhi, many said Vijay was like none of them, yet he proved everyone wrong.
3: Annan Velmurugan, Vetrivel, Veeravelai,

எல்லாரும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா?

0: उपयोग करे।
1: And after days of relentless back and forth, Talapathy Vijay has finally been sworn in as Tamil Nadu Chief Minister. Speaking at his oath-taking ceremony, Tamil Nadu CM announced three orders within minutes of swearing in. Post the swearing-in ceremony, the Chief Minister went to the Secretariat. He received the Guard of Honour, signed an order, sat on the Chief Minister's chair. Shortly after taking charge as a CM, Vijay also visited the Periyar Memorial, paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the Chief Secretary. The Tamil Nadu Chief Minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
2: Makkal nalangalai mattume lachyamaga konda namad arasukku pakkabalamaga nindru aadarave valangi ulla காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
3: இவரே என்ன வேணுங்க எனக்கு, என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு
4: கேட்டதுல
3: அந்த கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வராக இருக்கிறார்.
5: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம்.
6: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
1: NDTV's Sam Daniel also spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in.
7: Is it a blockbuster of panic?
8: Very happy. Congratulations. Congratulations.
7: Is it a blockbuster of panic?
8: Very happy. Congratulations. Congratulations.
7: Is it a blockbuster of panic?
8: Very happy. Congratulations. Congratulations.
1: NDTV's managing editor Shivarur, who's reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction on the new government formation. Vijay has the support of the young and the old coming out in large numbers. Have a look.
9: We've got a young little fan of Vijay here. You were inside?
10: Yes, sir.
9: How was it?
10: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got the excitement of...
9: Your Chief Minister is sitting on the Chief Minister's chair now.
10: Yes, sir.
9: You want to congratulate him?
10: Yes, sir. Congrats, Talapathy Chief Minister Vijay. Thank.
11: Why do you like Talapathy so much?
9: He's sitting on the Chief Minister's chair as you speak. You can't see him right now on NDTV. Yeah. He's sitting on the Chief Minister's chair at the State Secretariat.
10: Yes, sir.
9: Finally, he's sitting to take his decisions. Why do you like him as Chief Minister?
10: Because he works hard for his politics and his acting. He works too hard, and he got so many problems for his works and everything.
9: So what would you like to say to Vijay? He's listening to you right now on NDTV. What would you like to say to Chief Minister Vijay?
10: Sir, you are very

0: वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें।
1: And after days of relentless back and forth, Talapathy Vijay has finally been sworn in as Tamil Nadu Chief Minister. Speaking at his oath-taking ceremony, Tamil Nadu CM announced three orders within minutes of swearing in. Post the swearing-in ceremony, the Chief Minister went to the Secretariat. He received the Guard of Honour, signed an order, sat on the Chief Minister's chair. Shortly after taking charge as a CM, Vijay also visited the Periyar Memorial, paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the Chief Secretary. The Tamil Nadu Chief Minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
2: Makkal nalangalai mattume lachiyamaga konda namadu arasukku pakkabalamaga nindru aadharavai vazhangi ulla காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
3: இவரே என்ன வேணுங்க எனக்கு, என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு
4: கேட்டதுன்னு
3: அந்த கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் முதல்வராக இருக்கிறாரு.
5: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம்.
6: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
1: NDTV's Sam Daniel also spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in.
7: Is it a blockbuster of pandemic?
8: Sir, whatever rooms. Very happy. Congratulations.
7: Is it a blockbuster of pandemic?
8: Sir, whatever rooms. Very happy. Congratulations.
7: Is it a blockbuster of pandemic?
8: Sir, whatever rooms.
6: Very happy. Congratulations.
1: NDTV's managing editor Shivarur, who's reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction on the new government formation. Vijay has the support of the young and the old coming out in large numbers. Have a look.
9: We've got a young little fan of Vijay here. You were inside?
10: Yes, sir.
9: How was it?
10: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got excitement of...
9: Your Chief Minister is sitting on the Chief Minister's chair now.
10: Yes, sir.
9: You want to congratulate him?
10: Yes, sir. Congrats, Talapathy Chief Minister Vijay. Thank.
11: Why do you like Talapathy so much?
9: He's sitting on the Chief Minister's chair as you speak. You can't see him right now on NDTV. Yeah. He's sitting on the Chief Minister's chair at the State Secretariat.
10: Yes, sir.
9: Finally, he's sitting to take his decisions. Why do you like him as Chief Minister?
10: Because he works hard for his politics and his acting. He works too hard, and he got so many problems for his works and everything.

0: Paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the chief secretary. The Tamil Nadu chief minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
1: மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
0: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
2: இதோட என்ன வேணுங்க எனக்கு? என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு அந்த கனவு அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் முதல்வராக இருக்கிறார்.
3: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம்.
4: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
0: NDTV's Sam Daniel also spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in.
5: Is it a blockbuster of
6: panic? Very happy. Congratulations. Congratulations.
5: Is it a blockbuster of panic?
6: Very happy. Congratulations. Congratulations.
5: Is it a blockbuster of panic?
6: Very happy. Congratulations. Congratulations.
0: NDTV's managing editor Shivarur, who's reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction on the new government formation. Vijay has the support of the young and the old coming out in large numbers. Have a look.
7: We've got a young little fan of Vijay here. You were inside?
8: Yes, sir.
7: How was it?
8: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got excitement of...
7: Your chief minister is sitting on the chief minister's chair now.
8: Yes, sir.
7: You want to congratulate him?
8: Yes, sir. Congrats, Talapathy, Chief Minister Vijay. Thank.
9: Why do you like Talapathy so much?
7: He's sitting on the chief minister's chair as you speak. You can't see him right now on NDTV. Yeah. He's sitting on the chief minister's chair at the state secretariat.
8: Yes, sir.
7: Finally, he's sitting to take his decisions. Why do you like him as chief minister?
8: Because he works hard for his politics and his acting. He works too hard, and he got so many problems for his works and everything.
7: So what would you like to say to Vijay? He's listening to you right now on NDTV. What would you like to say to Chief Minister Vijay?
8: Sir, you are very brave and active too for us, and we hope that you will serve for us and Tamil Nadu. Thank you, sir.
7: You have...
9: How old are you?
8: I am very happy now. I am 11 years old.
7: Okay. Thank you very much. Thank you very much. One of the youngest supporters of Vijay there, congratulating Vijay as he sits in the chief minister's chair. It doesn't get more symbolic than that. I could just, if I could
10: ஐ ஆம் ஹாப்பி. விஜய் முதலமைச்சர் சார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.
7: You have a woman saying she is extremely happy that one of Vijay's first announcements was the safety of women.
0: And Tamil Nadu sees not just a new chief minister but also a freshly sworn in cabinet. 9 leaders have been sworn in as ministers of Tamil Nadu cabinet, which includes veteran leader K.A. Singotian, who joined TVK after being expelled from AIADMK. The others who took oath alongside Vijay were Adhavarjuna, considered one of Vijay's trusted strategists, CTR Nirmal Kumar, a former BJP functionary who won in Madurai. You also have Busiana, the TVK's general secretary, among others. Interestingly, the list also features 29-year-old S. Kirtana, the youngest face in the cabinet, and an MLA from Sivakasi.
11: It's a people victory, particularly Tamil Nadu women and youth victory. Definitely our leader and our all ministers will give transparency government. We'll work for the all minority brothers and sisters. We'll work for the development, particularly social justice and secularism. Definitely we will change. We'll start a new history. What is the experience? All the experience in the DMK is the corruptions. We'll give the, you can see the transparency and the development ministry. Thank you.
12: Victory, victory, victory, and everything gonna change. And the change is here. The Talapathi Chief Minister Joseph Vijay is here. And so coming from such a middle class family, getting such an opportunity as a candidate and being and having a cabinet minister, is it easy in any of the state? No. It just purely he sees the skill, he sees the talent, and we are here to make all the changes. Of course, more than 15 years, 20 years, 35 years, 50 years, we are going to be a longest government.
13: And definitely our leader said we'll publish a white paper.
14: Thank
13: white paper on the department. Definitely
14: past
13: we all
14: governance, white paper and
13: yes, yes, yes, yes. We'll publish a, we'll do a complete audit and we'll publish a white paper on the current situation, what is there in the department, what is there, what is not there, and what need to be prioritized and what need to be focused. So all those things will be done.
15: It's a really very happy and proud moment. The people of Tamil Nadu have given the solid mandate to Tamil Nadu Vetri Kalaham. They have given their hopes on this our party and our leader. Definitely, we feel very responsible. And as our leader said today, step by step, we'll fulfill all the promises we have delivered.
16: டிரான்ஸ்பரன்சி தான், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் தொடங்கி, பஞ்சாயத்தில் தொடங்கி, கார்பரேஷனில் தொடங்கி, ஒரு முனிசிபல் கவுன்சிலில் தொடங்கி, மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்புறம் நாம் பேசுறத விட மக்கள் பேசணும், அதை நம்ம கேட்கணும், அந்த கிரீவன்சஸுக்கு சரியான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு இலக்கோட நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பிளானோடு வந்திருக்கிறோம். ஒரு தானை தலைவன் தர்மத்தாயின் தவ புதல்வன் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஆசிரியர்.
17: Being proud to be a citizen of Tamil Nadu and giving a part of a ministerial job in Tamil Nadu under the supervision of our CM will do all kind of good things.
0: Meanwhile, speaking at an event in Bengaluru, the Prime Minister hit out at the Congress Party over its alliance with the TVK. The Prime Minister called Congress Party a parasite for breaking its alliance with the DMK, a party it had allied for more than 20 years.
18: अभी तमिलनाडु में ही देखिए 25-30 साल से कांग्रेस का डीएमके के साथ घनिष्ठ संबंध था. डीएमके के साथ गठबंधन ने कितनी ही बार कांग्रेस को संकटों से बाहर निकाला और 2014 के पहले 10 साल उनकी जो सरकार थी वो भी डीएमके के कारण टिकी थी. लेकिन क्या हुआ, जिस डीएमके के साथ 25-30 साल का जीने मरने का नाता था, हर पल जो डीएमके कांग्रेस की भलाई के लिए काम करती थी, लेकिन जैसे ही सत्ता का खेल कहीं और मुड़ गया तो सत्ता के लालच में

0: us together.
1: And definitely our leader has said we'll publish a white paper. White paper on the department. Definitely
2: past we all governance, will. White paper.
1: Yes. We'll publish. We'll do a complete audit and we'll publish a white paper on the current situation. What is there in the department? What is there? What is not there? What need to be prioritized and what need to be focused? So all those things will be given.
3: It's a really very happy and proud moment. The people of Tamil Nadu have given this solid mandate to Tamil Nadu Vetri Kalagam. They have given their hopes on this, our party and our leader. Definitely, we feel very responsible. And as our leader said today, step by step, we will fulfill all the promises we have delivered.
4: ட்ரான்ஸ்பரன்சி தான், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் தொடங்கி, பஞ்சாயத்தில் தொடங்கி, கார்பரேஷனில் தொடங்கி, ஒரு முனிசிபல் கவுன்சிலில் தொடங்கி, மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்புறம் நாம் பேசுறத விட மக்கள் பேசணும், அதை நம்ம கேட்கணும், அந்த கிரீவன்சஸுக்கு சரியான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு இலக்கோட நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பிளானோடு வந்திருக்கிறோம். ஒரு தானை தலைவன் தர்மத்தாயின் தவ புதல்வன் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஆசிரியர் தரும்.
5: Being proud to be a citizen of Tamil Nadu and giving a part of a ministerial job in Tamil Nadu under the supervision of our CM, will do all kind of good things.
6: Meanwhile, speaking at an event in Bengaluru, the Prime Minister hit out at the Congress Party over its alliance with the TVK. The Prime Minister called Congress Party a parasite for breaking its alliance with the DMK, a party it had allied for more than 20 years.
7: अभी तमिलनाडु में ही देखिए, 25-30 साल से कांग्रेस का डीएमके के साथ घनिष्ठ संबंध था. डीएमके के साथ गठबंधन ने कितनी ही बार कांग्रेस को संकटों से बाहर निकाला. और 2014 के पहले 10 साल उनकी जो सरकार थी वो भी डीएमके के कारण टिकी थी. लेकिन क्या हुआ, जिस डीएमके के साथ 25-30 साल का जीने मरने का नाता था, हर पल जो डीएमके कांग्रेस की भलाई के लिए काम करती थी, लेकिन जैसे ही सत्ता का खेल कहीं और मुड़ गया तो सत्ता के लालच में सत्ता भूखी कांग्रेस ने पहला मौका मिलते ही डीएमके की पीठ में छुरा भोंक दिया.
6: And an actor-turned-politician Vijay took oath as the chief minister today. As the new government takes charge, the DMK has come forth claiming credit for the government formation. Taking credit behind the numbers, DMK has said that

0: as our party and our leader, definitely we feel very responsible. And as our leader said today, step by step we will fulfill all the promises we have delivered.
1: டிரான்ஸ்பரன்சி தான், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் தொடங்கி, பஞ்சாயத்தில் தொடங்கி, கார்பரேஷனில் தொடங்கி, ஒரு முனிசிபல் கவுன்சிலில் தொடங்கி, மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்புறம் நாம் பேசுறத விட மக்கள் பேசணும், அதை நம்ம கேட்கணும், அந்த கிரீவன்சஸுக்கு சரியான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு இலக்கோட நாங்கள் தொடங்கியிருக்கிறோம், நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பிளானோடு வந்திருக்கிறோம். ஒரு தானை தலைவன் தர்மத்தாயின் தவ புதல்வன் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஆசிரியர்.
2: Being proud to be a citizen of Tamil Nadu and giving a part of a ministerial job in Tamil Nadu under the supervision of our CM will do all kind of good things.
3: Meanwhile, speaking at an event in Bengaluru, the Prime Minister hit out at the Congress Party over its alliance with the TVK. The Prime Minister called Congress Party a parasite for breaking its alliance with the DMK, a party it had allied for more than 20 years.
4: अभी तमिलनाडु में ही देखिए, 25-30 साल से कांग्रेस का डीएमके के साथ घनिष्ठ संबंध था। डीएमके के साथ गठबंधन ने कितनी ही बार कांग्रेस को संकटों से बाहर निकाला, और 2014 के पहले 10 साल उनकी जो सरकार थी वो भी डीएमके के कारण टिकी थी। लेकिन क्या हुआ, जिस डीएमके के साथ 25-30 साल का जीने मरने का नाता था, हर पल जो डीएमके कांग्रेस की भलाई के लिए काम करती थी, लेकिन जैसे ही सत्ता का खेल कहीं और मुड़ गया तो सत्ता के लालच में सत्ता भूखी कांग्रेस ने पहला मौका मिलते ही डीएमके की पीठ में छुरा भोंक दिया।
3: And an actor-turned-politician Vijay took oath as the chief minister today. As the new government takes charge, the DMK has come forth claiming credit for the government formation. Taking credit behind the numbers, DMK has said that Vijay became the chief minister owing to the support from the DMK allies. The party said it was indeed MK Stalin's efforts that persuaded the allies to go with Vijay, as the party did not want any kind of constitutional crisis in the state. Taking a jibe at Vijay, former Chief Minister M.K. Stalin said, newly sworn-in Chief Minister must learn how to fulfill promises from the DMK and even ask the leader to refrain from misleading the public. You also have the VCK chief, who is an ally right now in the present government in Tamil Nadu, who confirmed the DMK efforts to persuade by saying that it was M.K. Stalin that gave the party a go-ahead to side with the TVK.
5: See, Manikam Thakur, I don't know what he has won with the support of the DMK. The 5 MLAs who are supporting Vijay now had won with the support of DMK. And 23 MLAs of Congress Party was defeated by VCK.
6: He told us that we should not disturb TVK to form the government. This is our stand, our leader. President of our alliance told us. So our party leaders, left party leaders, have met our honorable CM, Sri M.K. Stalin. We explained our decision. He said, okay, go ahead, like that.
3: Slipping into a very short break, news and updates continue on the other side. Stay tuned.

0: हमें विदेशों में जाने की बातों को टालना चाहिए। हमें कर्तव्यों को सर्वोपरि रखते हुए कुछ संकल्प लेने होंगे और उन संकल्पों को पूरे समर्पण भाव से पूरा करना होगा। जैसे एक बड़ा संकल्प है पेट्रोल डीजल का संयम से इस्तेमाल करना। साथियों, हमें पेट्रोल डीजल का उपयोग कम करना होगा। शहरों में जहां मेट्रो है वहां हम तय करें कि हम मेट्रो का ही उपयोग करेंगे, ज्यादा से ज्यादा मेट्रो में ही जाएंगे। अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पूल करने का प्रयास करें और भी लोगों को साथ बिठा लें। अगर हमें कहीं सामान भेजना हो तो कोशिश करनी है कि वह ज्यादा से ज्यादा रेलवे गुड्स के जो ट्रेन होती है रेलवे की सर्विसेज से भेजे, ताकि इलेक्ट्रिक रेलवे होने के कारण पेट्रोल डीजल की जरूरत नहीं पड़ती है। जिन लोगों के पास इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें।
1: And after days of relentless back and forth, Talapathy Vijay has finally been sworn in as Tamil Nadu Chief Minister. Speaking at his oath-taking ceremony, Tamil Nadu CM announced three orders within minutes of swearing in. Post the swearing-in ceremony, the Chief Minister went to the Secretariat. He received the Guard of Honour, signed an order, sat on the Chief Minister's chair. Shortly after taking charge as a CM, Vijay also visited the Periyar Memorial, paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the chief secretary. The Tamil Nadu chief minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
2: மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
3: இவ்வளவு என்ன வேணுங்க எனக்கு, என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு, அந்த கனவு அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ள நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் முதல்வராக இருக்கிறார்.
4: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.